கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்காக அரங்கநாதன் ஆராதனை என்னும் காலை தமிழ் நிகழ்ச்சியை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக நீங்கள் ஒரு பக்தி பாடலை கேட்கலாம்.

0: நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் திருத்தொண்டர் கோவிலன் ஆறுமுகம் அவர்கள் தமது உரையை ஆற்றுவதை நாங்கள் கேட்கலாம்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. மெய் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் கோவிந்தன் திருவிழாவை பற்றி தெரிந்தவரை சில செய்திகளை மெய்யன்பர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விஷ்ணு ஆகிய திருமாலையை கோவிந்தன் என்னும் பெயரால் சொல்லுகின்றோம். இந்த பெயரில் கோ என்னும் சொல்லுக்கு தலைவன் என்பது பொருள். விந்தன் என்ற சொல் இடையன் என்று பொருள் தரும். இடையன் என்றால் ஆடு மாடு பசுக்களை மெய்பவன் என்பது. இந்த ஆடு மாடு பசுக்கள் விலங்குகள் அல்ல, இவை எல்லாம் உயிர் உள்ள மனிதர்களையே குறிக்கும். ஆகவே மனிதர்களாகிய நமக்கு தலைவனாகிய இருப்பவர்தான் கோவிந்தன். இந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் தலைவனாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆகவே இவர் காக்கும் கடவுள் என்று சொல்லப்படுகிறார். அடுத்தபடியாக இந்த விழாவை ஏன் புரட்டாசி மாதத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம். தமிழ் மாதங்கள் 12, இதில் புரட்டாசி 6வது மாதம் ஆகும். புரட்டாசியில் 9 கோள், அதாவது நவக்கிரகங்களில் சனி என்பது ஒரு கோள், அதாவது பிளானட். இந்த கோள் புரட்டாசி மாதத்தில் அதிகமாக கெடுகளை, அதாவது துன்பங்களை தரக்கூடியது என்று நமது முனிவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இவர்கள் 3 காலங்களாகிய இன்றைக்கு, நேற்று, நாளைக்கு என்பவற்றில் என்னென்ன நடைபெறும் என்று தெரிந்தவர்கள். புரட்டாசி மாதத்தில் சனி என்னும் கோளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இது உலக உயிர்கள் எல்லாவற்றையும் பல வகையான துன்பங்களை தரும். எனவே

0: தாங்கும் கடவுளாகிய கோவிந்தன் பெருமானை வழிபடுவது நல்லது. இப்பெருமான் உலக உயிர்களை காப்பாற்றுவார் என்று தெரிவித்தார்கள். கோவிந்த பெருமானை நமக்கு காப்பாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த கடவுளுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் முறையான வழிபாடுகளை செய்ய வேண்டும். முறையான வழிபாடு செய் என்பது விரதம் இருப்பது. இது என்ன என்றால், நாம் வழக்கமாக காலை மதியம் இரவு என்று 3 தடவை உணவு உண்ணுகின்றோம். மேலும் இதையில் தேநீர் போன்ற பானங்களை கொடுக்கின்றோம். சில வேளைகளில் வேறு மாதிரியான சுவையான நோர்வுகளை சாப்பிடுகிறோம். விரதம் இருக்கும் பொழுது இந்த பண்ணங்களை உண்ணக்கூடாது. ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். ஓய்வு நேரங்களில் கோவிந்த பெருமானை துடிக்கும் வகையில் 12 ஆழ்வார் பெருமக்கள் பாடி தந்துள்ள 4 ஆற்றியோ திவ்ய பாசுரங்களை ஓட வேண்டும். நாம் வசிக்கின்ற ஊர் திருக்கோயில் நாடோறும் கோவிந்த பெருமானுக்கு செய்கின்ற பூசைகளில் நாமும் சென்று வழிபட வேண்டும். நாம் உண்ணும் உணவு காய்கறி வகைகள் தான் இருக்க வேண்டும். வீட்டில் சமைக்கின்ற உணவை தான் உண்ண வேண்டும். ஒருவேளை திருக்கோயில் அன்னதானம் இருக்குமானால் அதை சாப்பிடலாம். தெருக்களிலும் கடையிலும் செய்த விற்கின்ற உணவு பொருள்களை வாங்க உண்ணக்கூடாது. நமது நாட்டில் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் நமது திருக்கோயில் மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு நள்ளிரவு வரையோ அல்லது மறுநாள் காலை 5 மணி வரையோ 3 அல்லது 4 கால பூசைகளை கோவிந்த பெருமானுக்கு, திருமகளாகிய இலட்சுமி அம்மைக்கும் கம்பசேவை எனப்படும் அலங்கார விளக்குகளை ஏற்றி வழிபடுவதும் உண்டு. இந்த கம்பசேவை வழிபாடு பாடல் ஆடல் எனப்படும் கும்மி கோலாட்டம் நாட்டியம் என பலவைகளில் நிகழ்ந்து பேறுவது உண்டு. இவற்றோடு வெளி ஊர்களிலிருந்து பக்தர் பெருமக்கள் தத்தம் இசைக்குழுவினர்களோடு வந்து கோவிந்த பெருமானின் புகழ்பாடுகளை பாடி அனைவரையும் மகிழ்விப்பார்கள். இப்படி வழிபடுவதே சேவை என்ற சொல் குறிக்கிறது. அதாவது மனிதர்களாகிய நாம் இறைவனை மகிழ்வித்து நமது வேண்டுதலை அவர் முன் பணிவாக வைக்கின்றோம். இறைவனும் மகிழ்ந்து நமக்கு வேண்டுதலை ஏற்று நம்மை ஆதரிக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் கோவிந்த பெருமானின் வழிபாடு எளிமையாகவும் மன அமைதியோடும் ஒற்றுப்பட்ட உணர்வோரும் நடைபெற வேண்டும். இந்த வழிபாட்டை நாம் முறையாக செய்வோமானால் கோவிந்த பெருமானின் திருவருளருள் நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லி அடியேனது உரையை இங்கு நிறைவு செய்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. நன்றி, வணக்கம்.
1: திருத்தொண்டர் கோவிலன் ஆறுமுகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த்

மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த புதன்கிழமை திட்டிக்கும் பிற்பகல் வணக்கம். நேரம் பிற்பகல் ஒரு மணி ஆகிவிட்டது. 810 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷியஸ் வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். இன்றைக்கு புதன்கிழமை, செப்டம்பர் 30 தேதி, செப்டம்பர் மாதத்தின் இறுதி நாள். இன்று நம் மாதத்தின் புரட்டாசி மாதத்தின் 13 நாள். முக்கால் மணி நேரத்தில் பக்தி நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அளிக்கின்றோம். இன்றைக்கு இன்னும் ஒரு புனிதமான நாள். இன்றைக்கு கார்த்திகை விரதத்தின் புனிதமான நாள். இதோ இந்த இனிய நாளில் நம் முருகப்பெருமானின் புகழை போற்றும் ஒரு பக்தி பாடலை உங்களுக்காக வழங்குவோம்.

உள்நாட்டு கலைஞர்கள் வழங்கும் பக்தி மிகும் இந்த பாடல். திருமதி அஞ்சலி முத்துக்கருப்பன் அவர்கள் பாடும் பாடல் உன் அழகி என்

முருகப்பெருமானின் அருளையும் அமைதியையும் நம்மளில் நிறைத்து கொண்டு இந்த இனிய பாடலை நீங்கள் ரசித்து வந்தீர்கள். உங்கள் பக்தி நிகழ்ச்சியை தொடர்கிறது சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை. இதோ வருகிறது உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இப்புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி இந்த புனிதமான விரத காலத்தில் நாம் கோவிந்த பெருமானின் திருநாமத்தை மகிமை போற்றும், பக்திமிகும் திருமாலை போற்றும், கண்ணனை போற்றும் பாடல்களை நீங்கள் கேட்டு கேட்டு மகிழ்வடையுங்கள்.

உங்கள் அனைவருக்கும் இனிய கேட்ப நுபவம் அமையட்டும். இந்த பக்தி பாடலுடன் உங்கள் மனங்களில் நல்ல எண்ணங்களும் நேர்மறையான அதிர்வுகளும் நிறைந்து கோவிந்த பெருமானின் அருளும் அமைதியும் கிடைக்கட்டும். திருமதி அஜிதா மருதே அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பக்தி மிகவும் இந்த பாடல்.

புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம். இம்மாதம் விரத நாட்களில் நாம் திருமாலை விரதம் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் கண்ணபிரான் மேல் அன்பு கொண்டு நாம் பக்தி பரவசத்தில் பாடி பெருமாளை வணங்குவது விரதத்தின் முக்கிய பண்பாகும். இதோ கற்றுவோம் தமிழ் கூட்டிணைப்பின்

0: அன்பர்களே, புரட்டாசி கோவிந்தன் விரதட்டி ஒட்டிய மது மொழிசு வானொலியில் நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி வழக்கப்படியாக வருவது ஒரு உரை. ஹைலண்ட்ஸ் அருள்மிகு மாரியம்மன் திருப்பணியாற்றி வரும் திருத்தொண்டர் கோவிலன் ஆறுமுகம் அவர்கள் ஆற்றிய உரை. உரையை காலையில் ஓடிய உரை இது. இதோ இந்த உரையை மறு ஒளிபரப்பு இதோ கேளுங்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. மெய் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன். அடியேன் கோவிந்தன் திருவிழாவை பற்றி தெரிந்தவரை சில செய்திகளை மெய்யன்பர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விஷ்ணு ஆகிய திருமாலையை கோவிந்தன் என்னும் பெயரால் சொல்லுகின்றோம். இந்த பெயரில் கோ என்னும் சொல்லுக்கு தலைவன் என்பது பொருள். விந்தன் என்ற சொல் இடையன் என்று பொருள் தரும். இடையன் என்றால் ஆடு மாடு பசுக்களை மெய்பவன் என்பது. இந்த ஆடு மாடு பசுக்கள் விலங்குகள் அல்ல, இவை எல்லாம் உயிர் உள்ள மனிதர்களையே குறிக்கும். ஆகவே மனிதர்களாகிய நமக்கு தலைவனாகிய இருப்பவர்தான் கோவிந்தன். இந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் தலைவனாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆகவே இவர் காக்கும் கடவுள் என்று சொல்லப்படுகிறார். அடுத்தபடியாக இந்த விழாவை ஏன் புரட்டாசி மாதத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம். தமிழ் மாதங்கள் 12, இதில் புரட்டாசி 6வது மாதம் ஆகும். புரட்டாசியில் 9 கோள், அதாவது நவக்கிரகங்களில் சனி என்பது ஒரு கோள், அதாவது பிளானட். இந்த கோள் புரட்டாசி மாதத்தில் அதிகமாக கெடுகளை, அதாவது துன்பங்களை தரக்கூடியது என்று நமது முனிவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இவர்கள் 3 காலங்களாகிய இன்றைக்கு, நேற்று, நாளைக்கு என்பவற்றில் என்னென்ன நடைபெறும் என்று தெரிந்தவர்கள். புரட்டாசி மாதத்தில் சனி என்னும் கோளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இது உலக உயிர்கள் எல்லாவற்றையும் பல வகையான துன்பங்களை தரும். எனவே தாங்கும் கடவுளாகிய கோவிந்தன் பெருமானை வழிபடுவது நல்லது. இப்பெருமான் உலக உயிர்களை காப்பாற்றுவர் என்று தெரிவித்தார்கள். கோவிந்த பெருமானை நமக்கு காப்பாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த கடவுளுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் முறையான வழிபாடுகளை செய்ய வேண்டும். முறையான வழிபாடு செய் என்பது விரதம் இருப்பது. இது என்ன என்றால், நாம் வழக்கமாக காலை, மதியம், இரவு என்று 3 உணவு உண்ணுகின்றோம். மேலும் இதில் தேநீர் போன்ற பானங்களை கொடுக்கின்றோம். சில வேளைகளில் வேறு மாதிரியான சுவையான நோர்வுகளை சாப்பிடுகிறோம். விரதம் இருக்கும் பொழுது இந்த பண்ணங்களை உண்ணக்கூடாது. ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். ஓய்வு நேரங்களில் கோவிந்த பெருமானை துடிக்கும் வகையில் 12 ஆழ்வார் பெருமக்கள் பாடி தந்துள்ள 4 திவ்ய பாசுரங்களை ஓட வேண்டும். நாம் வசிக்கின்ற ஊர் திருக்கோயில் நாடோறும் கோவிந்த பெருமானுக்கு செய்கின்ற பூசைகளில் நாமும் சென்று வழிபட வேண்டும். நாம் உண்ணும் உணவு காய்கறி வகைகள் தான் இருக்க வேண்டும். வீட்டில் சமைக்கின்ற உணவை தான் உண்ண வேண்டும். ஒருவேளை திருக்கோயில் அன்னதானம் இருக்குமானால் அதை சாப்பிடலாம். தெருக்களிலும் கடையிலும் செய்த விற்கின்ற உணவு பொருள்களை

0: வாங்க உண்ணக்கூடாது. நம்முடைய நாட்டில் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் நமது திருக்கோயில் மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு நள்ளிரவு வரையோ அல்லது மறுநாள் காலை 5 மணி வரையோ 3 அல்லது 4 கால பூசைகளை கோவிந்த பெருமானுக்கு, திருமகளாகிய இலட்சுமி அம்மைக்கும் கம்பசேவை எனப்படும் அலங்கார விளக்குகளை ஏற்றி வழிபடுவதும் உண்டு. இந்த கம்பசேவை வழிபாடு பாடல் ஆடல் எனப்படும் கும்மி கோலாட்டம் நாட்டியம் என பலவகைகளில் நிகழ்ந்து பேறுவது உண்டு. இவற்றோடு வெளி ஊர்களிலிருந்து பக்தர் பெருமக்கள் தத்தம் இசைக்குழுவினர்களோடு வந்து கோவிந்த பெருமானின் புகழ்பாடுகளை பாடி அனைவரையும் மகிழ்விப்பார்கள். இப்படி வழிபடுவதே சேவை என்ற சொல் குறிக்கிறது. அதாவது மனிதர்களாகிய நாம் இறைவனை மகிழ்வித்து நமது வேண்டுதலை அவர் முன் பணிவாக வைக்கின்றோம். இறைவனும் மகிழ்ந்து நமக்கு வேண்டுதலை ஏற்று நம்மை ஆதரிக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் கோவிந்த பெருமானின் வழிபாடு எளிமையாகவும் மன அமைதியோடும் ஒற்றுப்பட்ட உணர்வோரும் நடைபெற வேண்டும். இந்த வழிபாட்டை நாம் முறையாக செய்வோமானால் கோவிந்த பெருமானின் திருவருளருள் நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லி அடியேனது உரையை இங்கு நிறைவு செய்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. நன்றி, வணக்கம்.
1: அருமையான உரையை கேட்டீர்கள். ஆற்றியவர் ஹைலன்ஸ் ஃபெனிக்ஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் திருத்தொண்டர் கோவிலன் ஆறுமுகம் அவர்கள். மிகவும் அழகாக தெளிவாகவும் விளக்கம் அளித்த ஐயா அவர்களுக்கு எமது பெரும் நன்றியை கூறுகின்றோம். எமது சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இதோ அண்மையில் பாடப்பட்ட பக்தி மிகும் ஒரு பாடல். இது நீங்கள் அடிக்கடி கேட்க விரும்பும் அம்மையார் அவர்கள் பாடும் பாடல். இசைமணியோடுவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் குரலில் வரும் பழமை வாய்ந்த கோவிந்தனை போற்றும் ஒரு பாடல். கோவிந்தா ஹரி கோவிந்தா.

உங்களுக்கு சில அறிவிப்புகள், அதாவது எமக்கு கிடைத்துள்ள அறிவிப்புகள் நாம் உங்களுக்கு அறிவிக்கிறோம். வரும் எதிவரும் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 3ஆம் தேதி அன்றுக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் மாலை 5 மணி அளவில் மறுநாள் விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் கட்டுபோன் பசை லிங் சொல்ஃபரினோ அருள்மிகு வக்க காளியம்மன் திருக்கோவில் வக்வகாலம் தெருவில் உள்ள அண்ணாதுரை தமிழ் கழகம் குபிப் லோத்து கன்வென்ஸ் ரோட் சிவசுவாமியார் கோவில் கழகம் அவென்யூ சுபியா ரெஜ்வி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சேம்பியா பிச்சிவியாஜை தமிழ் உபகார சங்கம் லக்ரிமோ சேம்பியா ஸ்ரீமது மாரியம்மன் பரோபகார சங்கம் பெடிடாம் காசி கிருஷ்ணசாமி தமிழ் கழகம் பெல்வெடியா லால்மாச்சி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ரோயல் ரோட் தியானிங்காம் திரியுலி அண்ணா சர்க்கிள் புசேரு பித்தோன் உபகார தமிழ் சங்கம் பாவியோ கப்மலகு அருள்மிகு மாரியம்மன் கோவில் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் லசூஜின் லெஸ்காலி அருள்மிகு சிவசுவாமியார் திருக்கோவில் லபாக் லெஸ்காலி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ரோயல் ரோட் வியூகாம்போ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ரோயல் ரோட் பாஷேரி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ரோயல் ரோட் சிவகோனி ஷமுனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் எதிவரும் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 3ஆம் தேதி அன்றுக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் மாலை 5 மணி அளவில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. மேலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் 3ஆம் தேதி அன்றைக்கும் கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் கிளேஃபோம் ஃபெனிக்ஸ் ஸ்ரீ சாபமூர்த்தி திருக்கோவில் ஜோன் கினிதி வாக்வா தமிழ் சாண்ட குணானந்த சபை ஜுபாய் தமிழ் முன்னேற்ற கழகம் பூபா சம்பிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் காயோலோ போர்ட் வீடு கூசோ மதுரை தர்ம சங்கம் பூஞ்சுசாக் பெல்வி பெல்வி பில்லு திரௌபதி தமிழ் கோவில் கழகம் லால்மச்சி பெல்வெடியார் திருக்கோவில் காளியம்மன் திருக்கோவில் அலைமாங் ரோட் வாரூர் குட்லேண்ட்ஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ரோயல் ரோட் குட்லேண்ட்ஸ் சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் சங்கம் அப்பவேல் சுச்சிஸ் ரோட் மாரியம்மன் கோவில் கழகம் பிச்சிபா பில்லியாகவியசஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சஞ்சுரியா வில்லேஜ் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் கிளிமோன்சியா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கோபா நியூ கோவ் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் சங்கம் ஆகிய திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் 3ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட் மாலை 5 மணி அளவில் நள்ளிரவு 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். கல்யாணமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இதுவரும் இந்த பாடல் உள்நாட்டு கணிதர்கள் வழங்கும் பாடல்கள். கண்ணா கண்ணா ஓதிவா பாட்டுக்கு குரல் கொடுக்கிறவர் திருமதி ராதா நாகன் அவர்கள் குழுவினரும்

போற்றி பாடப்படும் இந்த இனிய பாடலை நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலைதோறும் எமது மொரிஷியஸ் வானொலியில் 5:35 to 5:50 வரை அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. எமது ஆரம்ப்ரை வானொலியில் இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் காலைதோறும் 7 to 8 வரை திருமால் திருவருள் எனும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டு வருகின்றீர்கள். எமது மொரிஷியஸ் வானொலியில் நாள்தோறும் பிற்பகல் 1 தொடங்கி 1:30 வரை கண்ணன் அமுதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் எமது மொரிஷியஸ் வானொலியில் 4 கோவிந்தன் துணை என்றொரு சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். இரவு தோறும் எமது மொரிஷியஸ் வானொலியில் 7:00 to 7:30 வரை பெருமாள் அருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. மேலும் இந்த கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு எமது வானொலியிலும் மற்றும் தொலைக்காட்சியிலும் ஆண்டுதோறும் தவறாமல் ஒரு குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது சிறப்பு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகளை நேர் அஞ்சல் செய்யப்பட்டு வருகின்றது. கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். சிறப்பு நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வருகின்றோம். இந்த இனிய பக்தி பாடல்கள் உள்ள ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். கோவிந்த பெருமானின் அருளும் அருளாசியும் உங்கள் அனைவரும் மீதும் என்று பொழியட்டும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறங்கான்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி, வணக்கம். கோவிந்தா போற்றி.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக கோவிந்தனை போற்றும் பக்தி பாடல்களை அன்புடன் தருகின்றோம். நம்முடைய இன்றைய 30 மணி நேர நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த பக்தி பொங்கும் பாடல்களை கேட்டு திருமாலுடைய திருவருள் பெற வேண்டும் என நம்புகின்றோம்.

திருமால் வைணவ மரபில் உலகை காத்து அருள்பவர் என்று போற்றப்படுகின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களில் காத்தல் என்ற பொறுப்புடன் திருமால் தொடர்பு படுத்தப்படுகின்றார். அதனால் பக்தர்கள் அவரை நம்பிக்கையுடனும் அன்புடனும் வணங்குகின்றார்கள்.

அறம் நிலைநாட்டப்படவும் தீமையை அகற்றவும் திருமால் பல அவதாரங்களை எடுத்ததாக இந்த சமய மரபு கூறுகிறது. ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், வாமனர் போன்ற அவதாரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு வெவ்வேறு வாழ்க்கை நெறிகளை எடுத்துரைக்கின்றன, இல்லையா?

கோவிந்தன் என்ற திருநாமம் கண்ணப்பெருமானை நினைவூட்டுகிறது. கோகுலத்தில் கண்ணனாக விளையாடிய கண்ணப்பெருமான் பகவத்கீதையின் மூலம் வாழ்க்கையின் கடமையையும் தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். அதனால்தான் கோவிந்தா என்ற திருநாமம் பக்தர்களின் உள்ளங்களிலும் தனிச்சிறப்பை பெற்றுள்ளது.

திருமாலிடம் சரணடைதல் என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது என்பதையும் குறிக்கிறது. வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் இறைவனை நினைத்து நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்பதை வைணவ மரபு உணர்த்துகிறது.

கோவிந்தன் திருவிழாவில் நாம் திருமாலை வணங்கும் போது அவருடைய திருநாமத்தை மட்டும் உச்சரிப்பதோடு நின்று விடாமல் அவர் உணர்த்தும் அன்பு, அறம், பணிவு, கருணை, நம்பிக்கை ஆகியவற்றையும் நம் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டும். கோவிந்தா கோவிந்தா நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: ஷோதரந்திருக்கி ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.